0: அரும்பத் தாத்த உண்டி என் பெண்மன் நெஞ்சின் தெய்வத்தை கொள்ளை அவங்க கிட்டித்தேன். நீங்க அந்த கிச்சு பிசு அரும்பத் தாத்த உண்டி என் பெண்மன் நெஞ்சின் தெய்வத்தை கொள்ளை அவங்க கிட்டித்தேன். கொள்ளை அவங்க
1: தமுஷாஸ்